0: ரங்க பரச பிகச்சு நரவாலி ரங்க பரச
1: பரச பிகச்சு நரவாலி ரங்க பரச.